0: அன்பான சவரி வானொலி சொந்தங்களே, என்னுடைய விருப்பத்தில் இப்போ இந்த அற்புதமான பிற்பகல் மதியம் வேளையிலே ஏஎம் ராஜா ஜானியம்மா பாடிய பாடல்கள் பலம் வரப்போகுது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாடல் ரசித்து கேளுங்க. தொடர்ந்து ஒன் அவர் அப்படியே தொடர்ந்து பாடல் வரும். ஓகே, மகிழ்ச்சியோடு கேட்டு ரசித்து கேளுங்க. நன்றி.
1: அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான்.
2: பாட்டு பாடவா

உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்துவிட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும்.

இதுவரை நம்ம சௌரி வானொலி எஃப்எம்மில் மறது மறக்காத பாடல்கள், ஏஎம் ராஜா பாடிய பாடல்கள் நிகழ்ச்சி என்னுடைய விருப்பத்தில் வலம் வந்தது. அனைத்து பாடல்களும் அமுதத்தை விட மேலான பாடல்கள், நம்ம சொந்தங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது என்னுடைய விருப்பத்தில் ஒழுக்கி விடலாம். நன்றி. மகிழ்ச்சியோடு உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்களுடன் நல்லலட்சுமி பரசுராமன். நன்றி. வணக்கம்.

சபரி வானொலி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேர பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. நட்பு என்ற ஒரு சொற்களில் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இன்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை முன்னிட்டு ஒரு பக்தி பாடல் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கேட்டு ரசித்துவிட்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். இதோ அந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச்சுள்ளது. அடுத்த பாடலுக்கு செல்வோம். இன்று சபரி வானொலி இதய ராகம் நிகழ்ச்சியில் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் நட்பு என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசிப்போம் நேயர்களே. தொடக்கத்தில் உயர்ந்த மனிதன் இந்த படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. இதோ டி எம் சவுந்தரராஜன் குரலில். பாடல் இடையே சுந்தர்ராஜ் அவர்களும் குரல் கொடுத்திருப்பார்கள் இந்த பாடலில். இதோ இந்த பாடல்.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல். டிஎம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலித்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோவை பத்மா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நன்றி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் ஐயா. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராம் தனலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நன்றி. அடுத்து தொடக்கத்தில் ஒரு அழகான பாடல் ஒலித்ததல்லவா, அதற்கு அகிலா ஸ்ரீதர் அவர் அழகான பெருமாள் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், அழகான நட்பிற்கு இலக்கணமான இலக்கணமாக விளங்கும் பாடல் சூப்பர் அகிலா ஸ்ரீதர் என்று, அகிலா ஸ்ரீதருக்கு ஒரு அழகான ஒரு பதிவு சூப்பர் சூப்பர். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒளித்தரம் சிறந்த ஒளித்தரம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான் சூப்பர் சூப்பர் பாடலுக்கு அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார், நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த படப்பாடல் கர்ணன் படம். இந்த படத்திலிருந்து என்னுயிர் தோழி கேளுரு சேதி, இதோ சுசிலாம்மா குரலில் இந்த பாடல்.

சுசிலா அம்மா குரலில் ஒரு அழகான, அருமையான, சூப்பரான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராம தனலட்சுமி அவர்கள் கைத்தட்டி சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து செய்யார் சந்திரசேகர் அவர்கள் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கின்றீர்கள்? வாருங்கள், சிறப்பு, சூப்பர். அடுத்து ஒலித்த பாடல்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். கீதநேசன் ஐயா போட்ட ஒரு பதிவுக்கு தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான் என்று போட்டார் அல்லவா, அந்த பதிவுக்கு எங்கேயும் தவறு செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான், அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஜாலியாக காலரை தூக்கிவிட்டு இன்னும் அதிகமாக அதெல்லாம் ஜாலியாக காலரை தூக்கி விட்டுவிட்டு இன்னும் அதிகமாக திருடிட்டு இருக்கான், இதுதான் உண்மை. சூப்பர். நாம் தான் அவனை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கின்றோம் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. யார் சொன்ன போல தவறுகள் செய்தவன் எவன் அழுகிறான். அடுத்து காயத்ரி அவர்கள் அழகான இனிமையான பாடல் சுசிலம்மா குரலில் என்று பாடலைக்கு பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து

0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு உரையாடல் ஒரு சகோதரியிடம். ஹலோ
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். நேற்று சின்ன குழந்தை பேசிவிட்டு போனார்கள் ராஜேஸ்வரி. இன்று கொஞ்சம் வளர்ந்த குழந்தை பேசி கொண்டிருக்கின்றது.
1: சகோதரி அகிலா அக்கா பாடல்கள்லாம் இன்னைக்கு ஒளிபரப்பிட்டிருக்கீங்க. நட்பு பத்தின பாடல்கள்னு சொன்னாங்க, ரொம்ப அருமையா வந்த ரெண்டு பாட்டே ரொம்ப அற்புதமா இருந்தது. பாடல்கள் அருமையா எடுத்திருக்காங்க அக்கா. பதிவு ஆக்சுவலா நீங்களும் ஒளித்தரன் சூப்பரா இது பண்ணிருக்கீங்க. பதிவு போட போற அன்பு சொந்தங்களா இருக்கட்டும், பாடல்களை ஒளிபரப்புற நீங்களா இருக்கட்டும், அப்புறம் கீதநேசன் சாரா இருக்கட்டும், அப்புறம் இந்த பாடல்களை தொகுத்து அனுப்பிச்ச அக்கா, அவங்க எல்லாருக்கும் குடும்பத்து சார்பா நான் வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி. அப்புறம் நன்றி நன்றி நன்றி. அப்புறம் வட்டத்துக்குள் சதுரம் இந்த படத்திலிருந்து இதோ என் நெஞ்சிலே, ஜானகி எஸ் ஜானகியம்மா, பி எஸ் சசிரேகா, உமாரமணன் மூவர்களும் இணைந்து பாடிய பாடலை கேட்டு ரசிப்போமா? நன்றி நன்றி நன்றி நன்றி சகோதரி. இதோ அந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள், புவனேஸ்வரி ராஜேஸ்வரி சகோதரி, ராஜேஷ் சகோதரா, அன்பான பாராட்டுகளும் நன்றி என்று அந்த மூவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து உள்ளார். புவனேஸ்வரி ராஜேஸ்வரி சகோதரி, ராஜேஷ் சகோதரா, அன்பான பாராட்டுகளுக்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து கோவை பத்மா அவர்கள், வாவ் எனக்கு பிடித்த பாடல், இதோ இதோ என் நெஞ்சிலே, நன்றி அகில ஸ்ரீதர், சூப்பர் பாடலை தொகுத்து அனுப்பிய ஸ்ரீதர் அகில ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், கேட்க கேட்க சலிக்காத பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் சகோதரி என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோபி பத்மா அவர்கள், வாவ் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து பிள்ளையார் பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், சூப்பரான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், பாடலின் காட்சிகளும் கண்முன்னே வந்து போகிறது, ஆமாம் அழகாக இருக்கும், சிறு பிள்ளைகளாக வருவார்கள், அடுத்து ஒவ்வொரு வரிகளுக்கும் பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள், அழகான ஒரு பாடல் தான் இது, சூப்பர். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், எங்கள் மலரும் நினைவுகள் பாடலில் இதுவும் ஒன்று, மாமா பெண்கள் மற்றும் சகோதரிகளின் நினைவு தாக்கம் அதிகமாகும் இப்பாடலை கேட்டால் என்று ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். அடுத்து காயத்ரி அவர்கள் போட்ட பதிவுக்கு, பாடல் காட்சியிலும் கண்முன்னே வந்து போகிறது என்ற ஒரு பதிவுக்கு, ஆமாம் ஜெயசித்ரா லதா மாலதி அனுபவமாகவே வாழ்ந்திருப்பார்கள் இந்த படத்தில். ஜெயசித்ரா இல்லை என்று நான் நினைக்கிறேன், சுமித்ரா என்று தான் எனக்கு தெரியும், பரவாயில்லை நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். லதா தான், லதா நடித்திருக்காங்க, ஜெயசித்ரான்றது எனக்கு சரிவர தெரியவில்லை. சரி பரவாயில்லை, முயற்சிக்கு உங்களுடைய முயற்சியா என்னுடைய முயற்சியா என்று பார்ப்போம். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் அகில ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் நட்பு என்ற ஒரு இலக்கணத்துக்கு மாறான ஒரு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரையா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நிலையத்தில் நேர பிற்பகல் 3:29. அடுத்த பாடலுக்கு செல்வோம். தாமரை நெஞ்சம் இந்த படத்திலிருந்து, அடிப்போடி பைத்தியக்காரி, நீங்களும் அல்ல நானும் அல்ல. இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எல்லார் ஈஸ்வரி, சுசிலா அம்மா அவர்களும் அல்ல, அந்த படத்தில் நடித்த நடிகையில்தான். இதோ

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இப்படத்தில் வாணிஸ்ரீ நடிப்பு சூப்பரோ சூப்பர், அருமையான நடிப்பு, அவருடைய நடிப்பு. அழகான பாடல் ஒலித்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் காயத்ரி போட்ட பதிவு காம் ஜெயசித்ரா என்று அயில் அல்ல என்று சொன்னேன் அல்லவா, சுமித்ரா தான் அந்த படத்தில் நடித்திருப்பார்கள். சரி, அடுத்து செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அவர்கள் இதோ இதோ என் நெஞ்சிலே பாடல் சூப்பர், இது எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அருமை என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கின்றீர்கள், உங்கள் மகன் எப்படி இருக்கின்றார், நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தாமரி நெஞ்சம், அழகான கதை களமாக படம் தாமரி நெஞ்சம், அழகான கதை களமான படம். எல்லார் ஈஸ்வரி சுசிலாம்மா குரலின் இனிமை பாடல் இன்று இன்னும் மெருகேறியது, ஒளித்தரமும் அற்புதம். தாமரை நெஞ்சம் அழகான கதை களமாக படம் எல்லார் ஈஸ்வரி சுசிலாம்மா குரல் இனிமை பாடல் இன்னும் மெருகேறியது, ஒளித்தரமும் அற்புதம் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. காயத்ரி அவர் சூப்பரான பாடல் கேட்டு வெகு நாளாகிவிட்டது என்று பாராட்டியுள்ள ஒளித்த பாடலுக்கு. அடுத்து கிருஷ்ணவேணி அவர்கள் செங்கல்பட்டு கிருஷ்ணன் அவர்கள் அனுசியா மேம், நீங்கள் இந்த பாடல்களை தேடி எங்களுக்கு ஒளிபரப்பு செய்தீர்கள், நன்றி மேம். நான் எடுக்கவில்லை, உங்களுடைய சகோதரி தான் எடுத்து கொடுத்தார்கள், அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும், அவர்கள் கொடுத்தார்கள், நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்து சர்வசுந்தரம் இந்த படத்திலிருந்து பாட்டொன்று தருவார் பாரடியம்மா, யாரு அவருடைய அந்த அம்மாவுடைய காதலனை பற்றி ஒரு அழகான வரிகளில் இந்த பாடல் சுசிலம்மா குரலில் இதோ இந்த பாடல். இந்த படத்தில் கே ஆர் விஜயா சூப்பராக நடித்திருப்பார்கள், இன்னும் சிறப்பு நாகேஷ் ஐயா அவர்கள். படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கிருஷ்ணமணி மேம் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் எல்லோரும் நலம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று ஒரு தகவலை தந்துள்ளார். நான் நன்றாக இருக்கின்றேன் சகோதரி. அடுத்து கோவை பத்மா அவர்கள், அனுசியா மேடத்திற்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பாடல்களையும் எங்களுக்காக தேடி எங்களுடைய மலரும் நினைவுகளை நினைவுபடுத்தியதற்கு நன்றி அனுசியா மேடம், நன்றி அகிலா ஸ்ரீதருக்கும் சகோதரிக்கும், நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோவை காயத்ரி சகோதரி, இந்த பாடலை கேட்டதே இல்லை இதுவரை. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இது, இப்படிப்பட்ட மக்கு சகோதரி நம்ம கூட இருக்கிறது, நமக்கு தான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. இதில் இன்னும் இரண்டு பாடல் இருக்கின்றது சகோதரி, அதை கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்த பாடல், படத்தின் தொடக்கத்திலே ஒரு பாடல் வரும், படம் எடுத்த உடனே ஒரு பாடல் வரும். சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு, கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு. சுசிலாமா தான் பாடுவாங்க, குரூப் டான்ஸ் அது. அதே போல் வந்து பிபி ஸ்ரீனிவாசும் பி சுசிலாமும் பாடுவாங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். இந்த இரண்டு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த படத்தில். சூப்பர் சூப்பர், அழகான படப்பாடல் தான் இந்த படத்தில் வரும் எல்லா பாடல்களுமே சிறப்பு. அடுத்து பரசுராம தனலட்சுமி அவர்கள், அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. காயத்ரி சகோதரி அவர்கள், எங்கே தேடி பிடித்தீர்கள் அகிலா சகோதரி, என் சூப்பராக இருக்கு என்று பாராட்டியுள்ளார். எங்கே தேடவில்லை, சர்வசுந்தரம் படம் என்று போட்டுவிட்டால் அந்த படத்திலிருந்து எல்லா பாடல்களும் வந்துவிடும். அதை தான் அவர்கள் எனக்கு அனுப்பினார்கள், நான் அதை உங்களுக்கு பதிவிட்டேன், அவ்வளவுதான். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கே ஆர் விஜயா பேரழகியாக இருப்பார் இந்த படத்தில், அவர் கண்ணழகை ரசித்து கொண்டே இருக்க தோன்றும். சிலை எடுத்தான் போக போக தெரியும், தத்தை நெஞ்சம் பாடல்களும் இருக்கும் இந்த படத்தில். ஆமாம், அது வந்து கிளி பேசும், அந்த அம்மா பேசுகிறப்போ கிளி பேசும், தத்தை நெஞ்சம், அதே போல் தத்தை நெஞ்சம் அப்படின்னு அந்த கிளி குரல் கொடுக்கும். இன்னும் சிறப்பான பாடல் கூட இருக்கின்றது, சூப்பர். டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடலும் இருக்கின்றது. சரி, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரையா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். சாந்தி இந்த படத்திலிருந்து வாழ்ந்து பார்க்க வேண்டும், பிபி ஸ்ரீனிவாஸ், டிஎம் சவுந்தரராஜன் குரலில். இதோ இந்த பாடலும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருவியான பாடல் ஒலித்துச் சென்றது பிபி ஸ்ரீனிவாஸ், டிஎம் சவுந்தரராஜன் குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோவை காயத்ரி சகோதரி அவர்கள். காயத்ரி சகோதரிக்கு மிக பழமையான பாடல்களை தெரிய வாய்ப்பில்லை, அதனால்தான் பாடல்களை நான் கேட்டதே இல்லை என்றார். 80 வரும் பாடல் கேட்பார் என்று. சூப்பர் சூப்பர் சகோதரி, எல்லா பாடல்களும் இப்பொழுது கூட நான் கூட பழைய பாடலாம் கேட்கும் வாய்ப்பு எனக்கும் இருக்காது, ஆனால் பாடல் வரிகள் வரும்பொழுது அந்த ஞாபகத்திற்கு வந்துவிடும், அவ்வளவுதான். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள். அழகான வாழ்க்கையில் இனிய அழகான வாழ்க்கையில் இனிய கொள்களை சொல்லி கைப்பிடித்து செல்ல உதவும் நட்பு பாடல். சூப்பர். அழகான வாழ்க்கையில் இனிய கொள்கைகளை சொல்லி கைப்பிடித்து செல்ல உதவும் நட்பு பாடல் என்று. சூப்பர். எனக்கு என்னுடைய அம்மா நாக்கில் வசமை தடவி விட்டார்கள், அதிகமாக மந்தமாக இருக்கின்றது, ஒவ்வொரு எழுத்துக்கள் வரவில்லையே, நான் என்ன செய்வேன் மம்மி, ஏன் எனக்கு இந்த சோதனை. சிறப்பு, சூப்பர். அடுத்து பத்மா அவர்கள். அகிலா சகோதரி என்று பாராட்டி உள்ளார்கள். எங்கள் சகோதரி என்றுமே இளமையானவர்தான் என்று பாராட்டி உள்ளார்கள் அகிலா சகோதரி போட்ட பதிவுக்கு. அகிலா சகோதரி, சூப்பரான பாடல்களை தொகுத்து உள்ளீர்கள், அருமை, சூப்பர் சூப்பர் என்றும் பத்மாவதி சகோதரி பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணைய நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துண்டு. கருப்பு படம், இந்த படத்திலிருந்து அம்மம்மா கேளடி தோழி. இதோ எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

மிக அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. ஏனோ ஒரு சிறு கீறல் போல எனக்கு தெரிந்தது இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது, என்னவென்று தெரியவில்லையே உங்களுக்கு எப்படி இருந்ததோ. சரி, பாடல் அழகாகத்தான் ஒலித்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். நிறைய படங்கள் பார்த்தது இல்லை, ஆனால் பாடல்கள் இலங்கை வானொலியால் பரிச்சயம் ஒலியும் ஒலியும் நிகழ்ச்சியால் விவித் பாரதிக்கும் இதில் பங்கு உண்டு. அது ஒரு பொற்கால இனிய நினைவுகள். ஆமாம் சகோதரி, காலையில் அந்த விவித் பாரதியில் சென்னை வானொலி விவித் பாரதியிலும் பாடல் போடுவாங்க, அதே போல் இலங்கை வானொலியிலும் பாடல் கொடுப்பாங்க. அந்த பாடலை கேட்கும்போது நான் வீட்டில் வேலையே செய்ய மாட்டேன். சிறு வயதில் என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், என் அம்மா என்னை அடிப்பாங்க, வீட்டை சுற்றி சுற்றி அடிப்பாங்க, அடி வாங்கிட்டு கூட அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஏளனமான ஒரு பார்வை பார்த்து விட்டு மறுபடியும் அந்த பாடலை கேட்க போயிடுவிடு. அப்பொழுதுதான் பஞ்சாயத்து ரேடியான் என்று வரும், ஒரு கோயில்களில் ஒளிபரப்பாகும் அந்த அந்த அப்பொழுதெல்லாம் வீடுகளில் அதிகமாக வானொலி கிடையாது, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும். என்னை எங்கள் அம்மா என்னை கேட்க விட மாட்டார்கள். நான் பஞ்சாயத்து ரேடியோ கேட்பதற்காக ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி, அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பாடல் முடியும் வரை பாடலை கேட்டு ரசித்துவிட்டு என் அம்மாவிடம் உதயம் வாங்கி கொண்டு என் அப்பா சப்போர்ட்டிலும் கேட்டு ரசித்த பாடல் தான் இந்த பாடல்கள் என்றாம். பொற்காலந்தான் இது, இனிய பொற்காலந்தான். நினைவுகள், பழைய நினைவுகளுக்கு கொண்டு வந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து பத்மா சகோதரி, உண்மையில் வாழ்க்கை ஒரு சவால் தான், வாழ்ந்துதானே பார்க்க வேண்டும். நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எதுவாயிருந்தாலும் சமாளிக்க வேண்டும் என்று ஒரு தத்துவத்தை கொடுக்கக்கூடிய பாடலாக அகிலா சகோதரி அனுப்பியுள்ளார். நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர், முதன் முதலில் டேப் ரிகார்டில் எங்கள் பெயர் எங்கள் பெரிய மாமா மூலம் அறிமுகமானது. மாமாவுடன் மாமாவுடன் இசை பயணித்து கொண்டே இருக்கும் அவர்தான் எங்கள் இசை ஆர்வத்திற்கு அடித்தளம் இட்டவர். முதல் முதலில் டேப் ரிகார்டில் எங்கள் பெரிய மாமா மூலம் அறிமுகமானது. மாமாவுடன் இசை பயணித்து கொண்டே இருக்கும் அவர்தான் எங்கள் இசை ஆர்வத்திற்கு அடித்தளம் இட்டவர் என்று ஒரு அழகான ஒரு குறிப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் போட்ட பதிவுக்கு காயத்ரி சரியாக சொன்னீர் சகோதரி என்று. அப்பொழுதுதான் டேப் ரிகார்டுங்க தான், அது பாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த சோப்பு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை தட்டி விட்டோடனே அதுக்குள்ளே அது சிக்கிக்கும், ஒய்யும் ஒய்யும் ஒய்யும். அதுக்கு ஒரு அடி வாங்குவேன் நான் எங்கள் அம்மாவோட. இப்படிலாம் அனுபவப்பட்டது தான் இதெல்லாம் கடந்த நினைவுகளுக்கு கொண்டு வந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து வந்துவிட்டார் நம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். பஞ்சாயத்து ரேடியோக்கில் கொண்டை ஸ்பீக்கரில் இந்த பாடல் கேட்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இதுதான் உண்மை சகோதரரே, நீங்களும் அனுபவப்பட்டு இருக்கின்றீர்கள். ஏனென்றால் கொண்டை ஸ்பீக்கரில் சரம் அப்படி தரம் அப்படி, இப்பொழுதெல்லாம் பலவிதமாக வந்துவிட்டது. என்ன இருந்தாலும் கொண்டை ஸ்பீக்கரில் ஸ்பீக்கர் தான் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. ஆமாம், இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான், மறக்க முடியாத ஒரு பதிவு தான். நன்றி, நன்றி சகோதரரே. அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் நட்புக்கு இலக்கணமான ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரையா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாவரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:59, மாலை நேரம் என்றே சொல்லிவிடலாம், ஒரே ஒரு நிமிடம்தான் அது கம்மியாக இருக்கின்றது. இதோ அடுத்த பாடலுக்கு வருவோம். பச்சை விளக்கு இந்த படத்திலிருந்து தூது செல்ல ஒரு தோழி, தூது செல்றதுக்கு கூட ஒரு தோழி வேணும் போலருக்கு. அந்த காலத்தில் அப்படிதான், இப்போது கைபேசியிலே எல்லாமே நடந்து கொள்கிறது. ஒரு தோழியிடம் தான் சொல்ல வேண்டும், அல்லது அந்த தோழியிடம் கூட எப்படி ஒரு கடிதம் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க.
ஏன்னா நான் வந்து நான் அனுபவிக்கவில்லை. இந்த மாதிரி ஒரு வேலை நான் பார்த்தேன் ஒரு தோழிக்காக, அதை வைத்து தான் சொல்கிறேன். அதை அதனால் நான் என் அம்மாவிடம் என் அப்பாவிடம் அதிகமாக திட்டு வாங்கியது, உனக்கு என்ன இந்த வேலை, படிக்கிற வயதில் இப்படிப்பட்ட வேலை என்று. அப்பொழுது தான் என்னை முதன்முறையாக என் அப்பா என்னை கண்டித்து அடித்து விட்டார். இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். இதோ பச்சை விளக்கு படத்திலிருந்து தூது செல்ல ஒரு தோழி, இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போம்.

எல் அரீஸ்வரி, பி சுசிலாமா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி சகோதரி, அருமையான பாடல் சகோதரி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள், விஜயகுமாரி, புஷ்பலதா, அழகாக தோழிகளின் இனிய நளினமான நடிப்பில் அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கோவை காயத்ரி அவர்கள், தூது செல்ல ஒரு தோழி பாடல் அருமையான பாடல், பாடல் தேர்வு சூப்பர் அகிலா சகோதரிக்கு என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி சகோதரி அவர்களும், தூது செல்ல ஒரு தோழி பாடல் அருமை, மிகவும் பிடித்த பாடல் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி சகோதரர் அவர் அந்த ஒளிபரப்பை நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து கோவை பத்மா அவர்கள், அந்த காலத்தில் தலைவனுக்கு தூது சொல்ல தோழிதான் தேவை, இந்த காலத்தில் லைவ் தான் தேவை, சூப்பர் சூப்பர். அந்த காலத்தில் தூது நான் சொல்லி நான் பட்ட வேதனை, இப்பொழுது கூட சமீபத்தில் அந்த தோழி ஒரு திருமணத்திற்கு வந்தார், அப்பொழுது இதை பற்றி நான் சொன்னேன், போடி இன்னும் நீ மறக்கவில்லை, எப்படி நான் மறப்பேன், உன்னால் நான் என்னுடைய அப்பா என்னை அடித்து விட்டார் அல்லவா, எப்படி நம்ம மறக்கிறது, அழியே அது எப்போ போன கதை, போன கதை இல்லை, இது எப்பவுமே தொடரும். பிரேமா அந்த அந்த தோழி பிரேமகுமாரி, பிரேமா உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஞாபகம் எனக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் போடி, அப்படி என்று நாங்கள் எங்களுக்குள் வாதாடி கொண்டிருந்தோம் ஒரு போன மாதம் ஒரு திருமணத்திற்கு வந்த பொழுது, சூப்பர் சூப்பர். அடுத்து அருமையான பாடல், அழகான வரிகளில் அனுசியா மேடம் ஓட சிறு சிறு வயது நினைவுகள், சூப்பர் சூப்பர். இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி மேடம், அழகான ஒரு அருமையான பாடல். விவரம் தெரியாது அப்பெல்லாம், நான் வந்து என்ன லெட்டர் எழுதுகிறாங்க, சீட்டு ஒரு பேப்பரில் சீட்டில் எழுதி மடித்து கொடுப்பா, இதை மடித்து ஒரு எப்படி சொல்கிறது, நூலில் கட்டி கொடுப்பாங்க, அதை எடுத்து போய் பிரித்து பார்க்கக்கூடாது, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது விவரம் தெரியாமல் எடுத்து கொடுக்குறப்ப எங்கள் அப்பாவோட அந்த அந்த லெட்டரை வாங்கின சொல்லிவிட்டார், இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணுறாங்க, உங்கள் மகள் இந்த மாதிரி இருக்காங்க, எனக்கு பிடிக்கலைன்னாக்க அந்த மக அந்த பொண்ணு விட வேண்டியது தானே உங்கள் அப்படின்னு சொன்னதால் தான் எங்கள் அப்பா கோவம் வந்து என்னை கண்டித்தார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அதோடு நான் திருத்தி கொண்டேன். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலுக்கு வருவோம். உனக்காக நான், இந்த படத்திலிருந்து ராமு ஐ லவ் யார் அவங்க, இந்த படத்தில் நடித்தவர்கள் ஜெமினி கணேசன், சிவாஜி ஐயா அவர்கள், இந்த இருவர்களுக்கும் குரல் கொடுத்தவர் டி எம் சௌந்தரராஜன், கே ஜே யேசுதாஸ். இதோ ஒரு அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான பாடலை இதோ கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். டி எம் சவுந்தரராஜன், கே ஜே யேசுதாஸ் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் செங்கல்பட்டு கிருஷ்ணமணி அவர்கள் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மற்றும் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து பாட்டுன்னா இப்படி பாடணும் என்று பாராட்டியுள்ளார்கள். பத்மா அவர்கள், கோவை பத்மா அவர்கள், பிரமாதம் கலக்குறீங்க என்று ஒரு பதிவு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நட்பு அழகான கவிதை, அன்பின் எல்லை, வாழ்வில் ஆனந்தமோ துக்கமோ பகிர்வதற்கு நல்ல நட்பு தேவை. எனக்கு அப்படி ஒரு நட்பு கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்வது, நானே தான் எனக்கு துணை. நன்றி. அடுத்து கோவை பத்மா அவர்கள், அகிலா ஸ்ரீதர் போட்ட ஒரு கவிதைக்கு உண்மை சகோதரி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து காயத்ரி அவர்கள், சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், சூப்பர் சாங். சிவாஜி கணேசன் அவர்களும், ஆஹா ஜெமினி கணேஷ் அவர்களும் இப்படத்தில் சூப்பராக நடித்திருப்பார்கள். இது எப்படி தெரிந்து கொண்டாய் தங்கையே? சூப்பர் சூப்பர். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கிருஷ்ணவேணி போட்ட பதிவுக்கு சரியாக சொன்னாய் சகோதரி, நட்பு இலக்கணத்துக்காக. சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் தளபதி. இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம், கே ஜே யேசுதாஸ் குரலில் காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள. இதோ இந்த இசை சூப்பராக இருக்கும். பாடல் வரிகளை விட இதில் வரும் இசை அருமை, அதை விட அருமை ஒவ்வொரு வரிகளும் நாம் கண்ணை மூடி ரசித்து கேட்டால் தெரியும் அந்த நட்பு எப்படிப்பட்ட ஒரு நட்பு என்று. இதோ இந்த பாடல்.

அழகான ஒரு துள்ளலான பாடல். நான் அந்த பாடலிலே அப்படியே மயங்கி இருந்து விட்டேன். சூப்பர் சூப்பர், அழகான ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே யேசுதாஸ் குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இப்பொழுதுதான் இருந்துள்ளார்கள். அவர் வெளியில் சென்று வந்தார்கள். சாரி சகோதரி, எனக்கு பிடித்த பாடல்களாக வடம் வந்திருக்கிறது. இது இதோ என் நெஞ்சிலே வெளியே சென்றிருந்தேன், இப்பொழுதுதான் வந்தேன் என்று ஒரு பதிவு கேள்விப்பட்டேன் சகோதரி, பரவாயில்லை. அடுத்து தேன்மொழி சகோதரி போட்ட பதிவு, காயத்ரி சகோதரியை காணோமே என்று நினைத்தேன், வந்து விட்டார்கள், பரவாயில்லை. அடுத்து கோவை பத்மா அவர்கள், ரஜினியும் மம்முட்டியும் ஸ்டைலாக இந்த பாடலுக்கு நடித்து அசத்திருப்பார்கள். பாடல் தேர்வு அருமை சகோதரி, நன்றி, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காயத்ரி போட்ட பதிவு, நானும் வேலையாக இருப்பார்களோ என நினைத்தேன், கேட்டிருந்தால் பதிவு போடாமல் இருக்க மாட்டார்களே என்று நினைத்தேன். யாருக்காக? அந்த தேன்மொழி சகோதரிக்காக, அவர் வெளியே ஒரு வேலையாக சென்றிருந்தார் கேள்விப்பட்டேன். அடுத்து தேன்மொழி அவர்கள், புதிதாக கிருஷ்ணவேணி சகோதரி வந்திருக்காங்க. புதிதா இல்லை சகோதரி, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில்? அவரும் அவருடைய மகனும் பாடியிருக்கின்றார்கள். இடம் மாறியதால் கொஞ்சம் இங்கு அங்காக ஒரு அலைச்சல் இருக்கின்றது. இப்பொழுது செங்கல்பட்டியில் தான் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். நம் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு அடிக்கடி வருவார்களே, கொஞ்ச நாள் விடுபட்டு இருந்தார்கள், அவ்வளவுதான், பழைய நேர்தான் அவர்களும். அடுத்து காயத்ரி அவர்கள், சூப்பர் சாங், உற்சாகமான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்குது, சிறப்பான பாடல், அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள், துள்ளல் இசை, அழகான பாடல், நட்பின் அழகை வெளிப்படுத்தியிருக்கும் பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், காயத்ரி போட்ட பதிவுக்கு, அவங்க அப்பப்போ வருவாங்க, ஆமாம் அடிக்கடி வருவாங்க, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சிக்கு வராங்களே, வந்துக்கிட்டு தான் இருக்கின்றார்கள். ஒரு வாரம் அவங்க மகன் தெலுங்கு பாடல் பாடினார்கள், சூப்பராக இருந்தது கேட்பதற்கு, சிறப்பு. அடுத்து இயக்குனர் வரார் வரார், அவர் ஏதோ ஒரு வேலையாக இருப்பார், ஏன் அவரது ஃப்ரீயாக இருந்தால் அவர் கை சும்மா இருக்காது, ஏதாச்சும் பதிவு போட்டுருந்தா இருப்பார் பாடலுக்கு, அவர் வேலையாக இருப்பார், அவ்வளோதான். அகில ஸ்ரீதர் அவர்கள், அவங்க அப்பப்போ வருவாங்க, வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவாங்க என்று ஒரு பாராட்டு பதிவு. கீதநேசன் ஐயா அவர்கள், தேன்மொழி போட்ட பதிவு, புதுசாக இப்போ வந்தாங்கன்னு எண்ணிக்கொள்ளலாமோ என்று பாராட்டி, புதுசாக வரல, இந்த நம் நிகழ்ச்சிக்கு அடிக்கடி வரவங்க தான், கொஞ்ச நாள் விடுபட்டு போனாங்க, அவ்வளவுதான். அடுத்து தேன்மொழி சகோதரி அவள், அனுசையா அக்கா தேடி இருக்காங்க, ஆமாம் தேடினேன், தகவல் வந்தது, சரி போயிட்டு வரட்டும் என்று இருந்து விட்டேன். அடுத்து செகல்பட்டு கிருஷ்ணவேணி சகோதரி, உங்களுக்கு துணையாக நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அனுசையா மேம், இந்த சபரி வானலில் உள்ள சொந்தங்கள் அனைவரும் உங்களுக்கு நண்பர்கள்தான், நீங்கள் இருக்கும் வரை எனக்கு எந்த குறையும் இல்லை, யாம் இருக்க பயமேன் என்று அந்த முருகர் வாக்கை நான் மனதில் ஏற்றுக்கொண்டு, நீங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை, எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, நான் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றேன், இதுவரையும் இதுக்கு மேலும் இருப்பேன். சரி, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று நம் சபரி வானொலி இதயராகும் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் நட்புக்கு இலக்கணமான ஒரு சில படப்பாடல்கள் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:24. அடுத்த பாடல் படம் காதல் தேசம். இந்த படத்திலிருந்து என்ன பாடலாக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏஏ ரமான் இசைவைத்து அவர் குரலில் பாடிய பாடல் இதோ. இந்த ஒரு அட்டகாசமான அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.

காயத்ரி சகோதரி அவர்கள், இந்த பாடலை இப்பத்தான் எதிர்பார்த்தேன் சகோதரி. உங் எதிர்பார்ப்பு நிறைவேறிவிட்டதா? நன்றி. அடுத்து தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், இசைத்தரம் சூப்பர் என்று கை கொடுத்து பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. தேன்மொழி சகோதரி, ஓ நண்பர்கள் நம்பிகள் பாடலா, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மும்பை நடராஜ ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். வணக்கம் சபரி வானொலிக்கு. நான் மும்பையில் இருந்து தென்னரசு பாடல் தேனாக பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதேபோல் சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சபரி வானொலியில் அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு மும்பையில் இருந்து கோவா வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. சூப்பர் சூப்பர் நண்பா, நன்றி நன்றி, சூப்பர். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், இது என்ன டான்ஸ்னு தெரியலையா, முஸ்தபா டான்ஸா? சரி சரி, ஆடிக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள். அடுத்து கோவை காயத்ரி அவர்கள், தேன்மொழி போட்ட பதிவுக்கு, ஓ நண்பர்கள் நம்பிகள் பாடலா, சூப்பர் என்று பாராட்டியிருக்க, ஆமாமக்கா என்று பாராட்டி உள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள், நட்பு பாடல்கள் சூப்பர் என்று ஒழித்து கொண்டிருக்கின்றது என்று ஒரு பதிவு. அடுத்து மும்பை நடராஜ் அவர்கள் போட்ட பதிவுக்கு, அகிலா ஸ்ரீதர் தேன்மொழி அகிலா சகோதரிக்கு பாடல்கள் மும்பை வரை கேட்கிறது சிறப்பு, சூப்பர் என்றும். மும்பை வரை கேட்கிறதா, அமெரிக்காவரும் கேட்கவில்லையா? அதுவும் சிறப்பு தான். அந்த அளவுக்கு நம் சபரி வானொலியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டிலும் நம் நேயர்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து தேன்மொழி அவர்கள் பாடலை அனுப்பிய சகோதரிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசும் அளித்து கொண்டு, அருமையான வாழ்த்துக்கள் என்று பூக்கொத்து கொடுத்தும், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று இதயடைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அனைத்து பாடல்களின் ஒளி தரம் அருமை, அனுசுயா சகோதரி நன்றி, இயக்குநருக்கும் என் நன்றிகள் என்று பாராட்டியுள்ளார். நன்றி நன்றி. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், மகிழ்ச்சி நன்றி என்று இதயங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்து மும்பை நடராஜன் அவர்கள், வணக்கம் சகோதரி, என்னோடு இந்திக்காரர்கள் பயணிக்கின்றார்கள், அவர்களுக்காக எனக்கு ஒரு இந்தி பாடல் தரவும். படத்தின் பெயர் டான், பாடல் வரிகள் பான் பான் பன்ரஸ்வாலா, தயவு செய்து தயவாக ஒளிபரப்பும், நன்றி வணக்கம் என்று ஒரு பதிவு. எனக்கு பாடல் எடுக்க தெரியாது சகோதரரே, தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இதை நம் இயக்குநரிடம் சொல்லி அதை எடுத்து நாளை உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் என்று தெரிவித்து கொள்கிறேன். அல்லது அவர் எடுத்து இப்பொழுது அனுப்பினாலும் நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவேன். ஏனென்றால் அந்த பதிவை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், நான் படிப்பதும் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்று நினைக்கிறேன். அந்த பாடல் எடுத்து கொடுத்தால் நான் உடனே உங்கள் ஆசையை நிறைவேற்றுவேன் சகோதரரே. தேன்மொழி சகோதரி, இதயராகம் என்றாலே பாடல்கள் நல்ல இசை தரத்துடன் தான் இருக்கும் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. மும்பை நடராஜ் அவர்கள் ஏதோ ஒரு பதிவை போட்டு எடுத்து விட்டார்கள், இந்தி பாடலா என்று ஆச்சரியமாக கேட்கிறார் நம் தேன்மொழி அவர்கள். ஃபேவரட் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களின் எண்ணிக்கை கூடினால் 108 வரும். நிச்சயமாக அவசரத்திற்கு வருபவன் நண்பன் என்பதால் நான் என்னவோ ஆம்புலன்ஸுக்கு 108 என்னை அழையுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களோ என்ன, எனக்கு ஒன்று புரியவில்லை இந்த பதிவு. மும்பை நடராஜன் இல்லை அக்கா, தென்னரசு அப்படிங்களா? சரி சரி சரி, ஏதோ தவறுதலாக படித்து விட்டேன் என்று நினைக்கிறேன், மன்னிக்க வேண்டும். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த ஒரு பாடலுக்கு செல்வோம்.

0: किनारे वाला छोरा गंगा किनारे वाला।
1: அழகான ஒரு உற்சாகமான ஒரு இந்தி பாடல் ஒலித்து செல்வது தென்னரசு அவர்களுடன் பயணிக்கும் இந்தி பேசும் மொழியில் பேசும் சகோதரர்களுக்காக இந்த பாடல் பாடலை கேட்டு ரசித்து இருப்பார் என்று நினைக்கிறேன். அழகான பாடல் ஒலித்து செல்வது. பரசுராமன் வனலட்சுமி அவர்கள் ஆட்டம் போட்டு அழகாக ஆடிக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். பாடலுக்கு தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் துள்ளல் இசை பாடல் தேர்வு அருமை சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். நம் கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த முஸ்தப்பா முஸ்தப்பா காதல் தேசம் படத்தில் வந்தது அல்லவா, அதற்கு எத்தனை பேர் எழுத்துக்களை கூட்டினார்கள் என்று ஒரு பதிவு எனக்கு தெரியாது, அவரே போட்டிருக்கின்றார் என்று பார்க்கிறேன். 108 தடவை வந்தது என்று நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் இந்தி பாடல் வந்துவிட்டது என்று பாராட்டியுள்ளார்கள். அவர் தென்னரசு அவருடைய விருப்பத்தில்தான் இந்த பாடல் வந்தது என்று அவர் ஆசை நிறைவேறியது. அவர் கேட்டாரோ கேட்கவில்லையோ தெரியவில்லை, சரி இருக்கட்டும். அடுத்து தேன்மொழி அவர்கள் இயக்குனர் திறமை யாருக்கு வரும், சபரி சொந்தங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதே அவர் திறமை, வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் சிறப்பு சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். ஆமாம், யாமிருக்க பயமே அவர் இருக்கும் வரை யாருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த பாடலாக இருந்தாலும் கேட்டவுடனே எடுத்து கொடுத்து விடுவார். நன்றி நன்றி அவருக்கு. அடுத்து தேன்மொழி அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் 1978 வந்த படம் கிஷோர்குமார் அமிதாப் பச்சர் ஜீனத் ஹமன் நடித்துள்ளார்களாம். டி ராஜேந்திரன் இந்த கதாநாயகியை வைத்துதான் ஜீனத் அம்மனை போல என்று எழுதியிருக்கிறாராம், எழுதியிருக்கிறாரோ சரி என்னவோ என் படித்து விட்டேன், மன்னியுங்கள் தவறுதலாக இருந்தாக. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் சகோதரி.
1: வணக்கம், வாங்க.
2: இன்னைக்கு நட்பு குறித்து என்னோட தொகுப்பு பாடல்களை ரொம்ப அழகா நல்ல ஒளித்தரத்துல வந்து தேர்வு பண்ணி அனுப்பிச்சு அதுக்கான பதிவுகள் போட்ட சபரி உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: இயக்குனருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சபரி வானொலியில குடுக்கறதுனாலதான் நாங்க எங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இது அமையுது. முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும்.
1: நன்றி நன்றிமா.
2: நன்றி சகோதரி. தங்களுடைய மெனக்கெடலுக்கும் சகோ ரொம்ப நன்றி. கண் ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாள்லயே நீங்களும் வந்து இந்த பதிவு எடுக்கிறது, இந்த ஒளித்தர நல்ல ஒளித்தரத்துல செலக்ட் பண்றது, இதுக்கான ஒரு மெனக்கெடல் அந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி சகோதரி. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். இணைந்த கைகள் நாம் எப்பொழுதுமே நம் சபரி வானொலியில் வளரும் குழந்தைகள் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நாம் இது போன்ற இந்த படம் போன்ற நாம் எல்லோருமே இணைந்து இருப்போம் ஒற்றுமையாக. இதோ நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இணைந்த கைகள், இந்த படத்திலிருந்து அந்தி நேரம் தென்றல் காற்று. எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஜெயச்சந்திரன் இருவர்களும் இணைந்து பாடிய பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா. நன்றி நன்றி நன்றி நன்றி சகோதரி. நன்றி நன்றிமா.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜெயச்சந்திரன் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி சகோதரி அவர்கள், அந்த நேர தென்றல் காற்று நிறைவான பாடல், அருமை, சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். கிருஷ்ணவேணி சகோதரி போட்ட பதிவிற்கு பத்மா சகோ, உங்கள் நண்பர்கள் நாங்கள் அனைவரும், எனவே கவலைப்படாதீர்கள் சகோதரி என்று. நான் கவலைப்படவில்லையே, நீங்கள் இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையுமே இல்லை, சந்தோஷமாகத்தான் இருக்கின்றேன். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், அகில ஸ்ரீதர் சகோதரி பாடல்கள் அருமையாக தேர்வு செய்தார், அருமையாக அவும் பேசினார், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கோவை பத்மா அவர்கள், இணைந்த கைகள் படத்தில் வரும் இந்த பாடல் மிக அற்புதமாக இருக்கும். ராம்கியும் அருள் பாண்டியனும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகும்போது பாடுவாங்க, ரொம்ப சூப்பராக, சூப்பரான பாடல், சூப்பரான பாடல் சகோதரி. தங்களது தேர்வு பாடல்கள் அதை வழங்கிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், அனுசயா சகோதரி அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நமது வானொலி சபரி வானொலி சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். இணைந்த கைகள் படத்தில் வரும் இந்த பாடல் மிக அற்புதமாக இருக்கும். ராம்கியும் அருள் பாண்டியனும் ட்ரெயினில் போகும்போது பாடுவாங்க, ரொம்ப சூப்பரான பாடல் சகோதரி. தங்களது தேர்வு பாடல்கள் அதை வழங்கிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், சகோதரி அனுசயா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நமது வானொலி சபரி வானொலிக்கு சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். தேன்முடி சகோதரி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். தென்னரசு அவர்கள், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஐயா, நீங்கள் உங்களுடைய பாடல் கேட்டீர்களா இல்லையா என்று தெரியவில்லை, உங்கள் விருப்பத்திலும் பாடல் ஒலித்தது, சூப்பர், நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், மாலை 5 மணி ஆகும் இந்த நேரத்தில் அந்தி நேர காற்று அழகாக வீசியது, சூப்பர் சூப்பர். ஆமாம், 5 மணி ஆக போகிறது, எனக்கு நான் பால் வாங்க செல்ல வேண்டும், நேற்றே நான் பால் வாங்கவில்லை, இன்று இப்பொழுதுதோ போக வேண்டும், டைம் ஆகிவிட்டது. சரி நேயர்களே, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களை நதியிலும் தெரிவித்துக்கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகில ஸ்ரீதர் அவர்களின் தொகுப்பில் நட்புக்கு இலக்கணமான ஒரு சில படப்பாடல்கள் வள வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும், நிலை இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்களே, இன்று புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் பாடல் பாடினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள், பெருமாள் பாடலும் பாடுங்கள், உங்கள் விருப்ப பாடலையும் பாடுங்கள், கட்டாயமில்லை. நேர் சொந்தங்களே, சபரி

வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி. இதோ நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். வணக்கம் சார், மும்பை நடராஜன் நிகழ்ச்சியில் பாட்டு ஒன்று பாடல் சம்பந்த இணைந்துள்ளேன்.
0: வணக்கம். வணக்கம், நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கேன் ஐயா. அதான் நம்ம திருமால் அந்த திருப்பதி அந்த வெங்கடாஜன் பத்தி அருளாசியோட வந்து ரொம்ப மிகவும் நலமா இருக்கிறோம். இதோ
0: திருப்பதி
1: மாலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மாலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் இனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மாலை வாழும் வெங்கடேசா, அன்பினும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை போற்றி வைத்தேன், அன்பினும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை போற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மலை

0: நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்ற தத்துவமே, உரைத்தது கீதை என்ற தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார். இது சத்தியமே, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இரு மகள் மனம் நாடும் சீனிவாசா. திருவாயில் குரலில் சீர்முக பாடல். இதை படமாக்கும் போது திருமலை எம்பெருமான் மட்டும் சிறுகாழிய நின்று பாடுகிற மாதிரி படமாக்கி இருப்பார்கள். அந்த அந்த கோவிந்தராஜன் முன்பு இந்த அந்த கோவிந்தராஜன் முன்பு இந்திராஜன் ஒரு ஏதோ ஒரு கமெண்ட். இந்த படத்திற்கு இந்த பாடல் இசையமைத்தவர் புன்னக்குடி வைத்தியநாதன். பாட்டை எழுதியவர் தென்காஞ்சி பாரதி சாமி என்கிறவர். இது இதான் இந்த பாடலை பற்றிய ஒரு தகவல்கள்.
1: சிறப்பு யாருமே
0: எழுதியிருக்காரு. இந்த படம் பாடல் இடம்பெற்ற திருமலை கன்னிகுமரி. ஆனாலும் பல குடும்பங்கள் ஒன்றாக குடியில் தொடங்கி திருப்பரம் ஒன்றை மைசூர் செல்லும் கதையில நானும் திருவயதுல எங்க ஊர் டூட்டன் டாக்கீஸ்ல பார்த்த இது வருது.
1: சிறப்பு சிறப்பு யாருமே பாடினீர்கள். அருமையான விளக்கங்கள். அந்த படத்தை பார்த்தது போல் ஒரு காட்சி பதிவை அழகாக வர்ணித்தீர்கள். நன்றி. சீர்காழி கோவிந்தராஜன் என்று சொன்னீர்கள் ஐயா. ஆமாம், சீர்காழி கோவிந்தராஜன் பாடியதை விட மும்பை நடராஜன் அவர்கள் பாடிய பாடல் இன்னும் சிறப்பாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி ஐயா நன்றி. மும்பை நடராஜன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பெருமாள் பாடல். ஆம், நேர் சொந்தங்களே, இன்று புரட்டாசி மாத மூன்றாம் சனிக்கிழமை முன்னிட்டு பெருமாள் பாடல் பாடினால் சிறப்பாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதனையொட்டி அழகாக அவர் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து ஒரு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்று அழகாக பாடி சென்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள். இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நேற்று
1: ஒரு வேலையின் காரணமாக வெளியூர் சென்றிருந்தேன். அதனால் வரவில்லை.
2: ஓஹோ, பக்தி பாடல் தான்.

0: தரும் நாமஹரே. பாவிகளும் முந்தன் நாமமுறை தீட பரமபதம் தரும் நாமஹரே. ஜய ஜயா ஜய ஜய ஜயா ஜய ஜய ஜயா கோபாலஹரே. தினச்சரண்யனே முதலையை கொண்டந்த யானையின் உயிர்தனை காத்தவனே. தினச்சரண்யனே முதலையை கொண்டந்த யானையின் உயிர்தனை காத்தவனே. ஜெய ஜெயா ஜெய ஜெய ஜெயா ஜெய ஜெய ஜெயா கோபாலஹரே. ஜெய ஜெயா கோபாலஹரே. ஜெய ஜெயா கோவிந்தஹரே. ஜெய ஜெயா கோவிந்தஹரே. வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமை அருமை. இதற்காக தான் இது போன்ற பாடல்கள் எல்லாம் இங்கே தான் கேட்க முடியும், உங்களால் தான் பாட முடியும், நாங்கள் கேட்க முடியும். அதனால் தான் இந்த ஒரு நாளில் இந்த நிகழ்ச்சி என்று நாங்கள் வழங்குகிறோம். நாளைக்கா? நாளை என்பது நாமம் அப்ப என்று சொல்வார்கள். நாளை பார்ப்போம். அருமையாக பாடினீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பெருமாள் பாடல் கோவிந்த பாலகரே என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334 11 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை அதாகப்பட்டது பெருமாள் பாடலாக இருந்தால் சிறப்பு என்று கூறிக்கொண்டு நேர் சொந்தம் ஒன்று. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: இனியதோர் இரவு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். இவ்வாறு இருக்கிறீர்கள் ஐயா?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம்.
2: எனக்கும் மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதோ கூட தபக் தபக்கன வந்து விட வேண்டும். அறிவிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடோடி வந்துவிட்டேன் ஐயா, உடோடி வந்து.
1: இன்று அதிகமாக வரமாட்டார்களே, இன்று திடீர் நிகழ்ச்சி இது, அதனால் அதிகமாக வரமாட்டார்கள் தெரியாது. ஒருவராகத்தான் வருவார்கள். வாருங்கள் ஐயா, நான் என்று கூறியது போல் பெருமாள்
2: பாடல்
1: பெருமாள் பாடலாக இருந்தா சிறப்பு ஐயா, சிறப்புகள் ஐயா, உங்கள் விருப்பம். பிறகு பாடுங்கள் ஐயா.
2: பெருமாள் பாடல்
1: சரி இல்லை? பரவாயில்லை, பாடுங்கள் ஐயா.
2: மன்னிக்க வேண்டும் ஐயா,
1: பரவாயில்லை, பாடுங்கள் ஐயா.
2: எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இனிய பாடலை இப்பொழுது நேசங்களுக்காக பாடுகிறேன். செங்கல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, செங்கல் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து

மீண்டும் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது.

இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும், இந்த காலம் அது போல நிலையா நில்லாதது நினைவில் வரும் இடங்களே. சென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல நீரோ விழுந்தாலே நிலத்திலாம் தீனா துளிர்க்குது, நீசம் பிறந்தாலே

0: அலையும் அலை போல அழகிலான் கோலா போடுது. குயிலே குயிலினமையே அந்த இசையாய் கூவுதமா, கிளியே கிளியினமே அக கதையாய் பேசுதமா. கதையா விடு கதையா ஆவதில்லையே அன்புதான். செந்தல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. வந்து வந்து போகுதமா என்னமெல்லாம் வண்ணமமா, எண்ணங்களை கேட்டபடி வண்ணமெல்லாம் மாறுமமா. உண்மையில உள்ளது என்னென்ன வண்ணங்கள் என்ன என்ன, செங்கல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. ஆமையா, இதுதான் என்னுடைய பாடல்.
1: அருமையாக இருந்தது ஐயா. தென்றல் வந்து தென்றல் வந்து
0: புதியதாக இந்த சற்று மாறாக சனிக்கிழமை என்று பாட்டு பாடுவா கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: திடீரென்று
0: 30 மணிக்கு வந்து அடைந்தது ஐயா.
1: திடீரென்று இல்லையா, இன்று சனிக்கிழமை புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் பாடல் கொண்டு வருமாறு ஒரு அறிவுரை. வேறொன்று பெருமாள் பாடல்
0: கேட்கலாம். பெருமாள் பாடல்கள் தான் சிறப்பாக
1: இன்று ஒரு நாள் மட்டும்தான் ஐயா, நாளையிலிருந்து வழக்கம் போல இருக்கும்.
0: சரியா, சரி சரி சரி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த ஒரு பொழுது உங்களுடன் இணைந்ததும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் ஐயா.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அப்படி இருந்தது அவர் பாடல் கேட்கும் பொழுதும் அழகாக பாடினார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270 இதோ நேர் சொந்தம் ஒன்று. வணக்கம், வாருங்கள். யாருங்கிறது அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
2: சோலைச்சேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
1: மகிழ்ச்சி. இன பிரதமருக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: கண்டிப்பாக பெருமாள் பாடலே தான் பாட வேண்டும்.
1: உங்கள் விருப்பம் தான் சொல்லிவிட்டேனே, உங்கள் விருப்பம் தான்.
2: சரி பாடுறேன். திருப்பதி மலைவாழ்

ராசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் மெய்யை வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் மெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம்

வெங்கடேச திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா திரும்ப நினைத்ததை நடத்தி வைப்பாண்டா மறைத்ததை பறித்திடுவாய் நினைப்பதை நடத்தி வைப்பா மறைத்த

0: பாடும் ஏழு மலைவாசா திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா. அவ்வளவுதான்
1: சார். சிறப்பு சிறப்பு, அருமையாக இருந்தது. கேட்டவுடன் அழகாக பெருமாள் பாடலை தந்தீர்கள். நன்றிகள், நன்றி.
0: அவர் பாடிய பாடலை நான் பாடினேன்.
1: ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்றாக இருந்தது.
0: நன்றி சார்.
1: தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினார்கள். அவர்கள் குரலில் கேட்டு ரசித்தும் நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு வேண்டிய கைபேசி எண் 8270330491 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, நிகழ்ச்சியில் இன்று புரட்டாசி மாத 3 சனிக்கிழமை முன்னிட்டு ஒரு பெருமாள் பாடல் அடியன் குரலிலும்.
1: ஜெயா கீதநேசன்,
2: சபரிநேசன்.
0: ஒரு பாடல், பெருமாள் பாடல். இதோ

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்பில் எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாட்டு பாடணுமா?
0: ஆமாம். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது, நாளை வாருங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

அன்பான சவரி வானொலி சொந்தங்கள் சொந்தங்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இரவு 8:02. திரைக்கான நிகழ்ச்சி, திரைக்கான நிகழ்ச்சியில் வழங்க வந்திருக்கும் உங்கள் அன்பான அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். உங்களுக்கு பிடித்த பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்கள். இதுவரை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் அந்தமான் காதலி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இது நிகழ்ச்சியில் முதல் பாடல், திரைக்கான நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலித்தது. அந்தமான் காதலி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துகிறார். ஐயா என்னுடைய பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி என்கிறார். நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. ராமாபுரம் அனுஷா சகோதரி வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன்மொழி முருகன் அவங்களும் நிகழ்ச்சி இறக்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நன்றிம்மா. அழகான சிக்கர் பதிலாம் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

திரைக்கானங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் ஒலித்தது. குழந்தை தெய்வம் படத்திலேருந்து ராமாபுரம் அனுஷா சகோதரி விதமாக ஒலித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி விருப்பமாக ரோஜா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ அவர் விரும்பி கேட்ட பாடல்.

திருப்பூர் சுந்தரி சகோதரி, அக்கா உன்னுடைய பாடல் பதிவு வந்து வாய்ஸ் இருக்கிறது சவுண்ட் அடக்கிட்டு வாய்ஸ் குரல் கொடுக்கா, அப்போ தான் தெளிவாக கேட்கும். முன்னாடி பாடல் பாடுறது அதை சேர்த்து பேசிக்கிறீங்க, என்ன பாடல் கேட்டுக்கிறீங்கன்னே புரியலக்கா. இன்னொரு அடி தெளிவாக எனக்கு அனுப்புங்க.

ஒலித்த ஒரு சூப்பரான பாடல் ரோஜா படத்துலேருந்து ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சத்தியமங்கலம். பழனிசாமி விருப்பமாக ஒலித்தது. நன்றிலேயே ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு கோகிலா பழனிசாமி நன்றி. ஒரு அற்புதமான பாடல் பாடலை கேட்டு பதிவு கொடுத்துறார். நன்றி நன்றி ஐயா. பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த பாடலாக

நிகழ்ச்சியில் அடுத்த படதாக முள்ளு மலரும் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், சோலைச்சேரி தேர்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக இதோ பாடல விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கானங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒடித்தது. முள்ளு மலரும் படத்துலேருந்து சோலைச்சேரி தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. நன்றி நன்றி, ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் 8:28 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

நியூஸில் அடுத்த பாடலாக பெற்ற மகனை விட்டு அன்னை படத்திலிருந்து அரிச்சந்திரன் சகோதரர் விருப்பமாக இதோ ஒலிக்கும் பாடல்.

திரைக்கானங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான அற்புதமான படம் ஒளித்தது. இந்த இனிமையான இரவு நேரத்தில் பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் சகோதர விருப்பமாக ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. பாடலை கேட்டு பதிவு முட்டுகிறார். நன்றி நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல். நேற்று அடுத்த பாடலாக அதே தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனின் விருப்பமாக மகாதேவி படத்திலிருந்து இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான். பாடலை கேட்டு பாருங்கள், சூப்பரான பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. மகாதேவி படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் வி எஸ் ராஜனின் விருப்பமாக ஒழித்தது.

சென்னை மோகனகரன் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் மல்லுவேட்டு மைனர் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ ஐயா கேட்ட பாடல்.

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல். மல்லு வைட்டுவேன் மைனர் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒழித்தது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மோகனரும் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் இதோ ஒழிக்கும் பாடல்.

சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.

ஒலித்த பாடல், பாடலை கேட்டு பதிவு கொடுத்துறாரு மோகன்றன் ஐயா. பாடலை வழங்கினதுக்கு நன்றி சொல்கிறார் மகிழ்ச்சி அடி. நன்றி, நன்றி ஐயா.

மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் பாடலை கேட்டு பதிவு முடித்துக்கிறாங்க. பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. இந்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் சகோதரி நிறைய சிக்கர் பதிவுலாம் கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா. நேற்று அடுத்த பாடலாக

நேற்று அடுத்த பாடல், ஏ நீ ரொம்ப அழகாக இருக்கிற, படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். சோலச்சேரி விஜய ரசகுமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். நானே இதுவரைக்கும் இந்த பாடலை கேட்டதில்லை. நிலையத்தில் நேரம் 8:51. இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. ஏய், நீ ரொம்ப அழகாக இருக்கிற, இந்த பட பேரே நான் நீங்கள் தான் கேள்விப்படுறேன். சோழச்சேரி விஜயராசகுமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி.

நிகழ்ச்சியில் எடுத்து பாடலாக காஞ்சிபுரம் பிள்ளையர் பாடத்துலேருந்து திருப்புர சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான முருகர் பாடல். அவங்க திருச்சனையில் இருக்கிறாங்க இப்போ, ஆகையால் இந்த பாடல் கேட்கிறாங்க. பொழுது நன்றி மாவு அருமையான பாடல் தெரியுது. இதோ கந்தன் கருணை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். தேன்மொழி சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.

ஒழித்த பாடல், ஒரு சூப்பரான பாடல். காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி விருப்பமாக அற்புதமாக கந்தன் பாடல் தேர்வுக்கு நன்றி. நேற்று அடுத்த பாடலாக

0: கரகடந்த ஒருத்தி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கர் விருப்பமாக நன்றி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. இதோ ஆனால் படம் பேர், இந்த பாடல் ரொம்ப கேட்டுக்கிறேன், படம் பேர் இன்னைக்கு தான் அந்த படம் பேரை கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி, அருமையான பாடல். இதோ சங்கர் விருப்பமாக.
1: सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ, AI powered पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல். என்ன பாடல் என்ன மாறி போச்சா, ஏன் டெலிட் பண்ணாருன்னு தெரியல. அவர் நண்பர் ஒரு அற்புதமான பாடல் ஒழித்தது. சங்கர் நண்பர், சங்கர் சகோதரர் விருப்பமாக நன்றி நன்றி தம்பி. ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துருக்கிறார்.

நேற்று அடுத்த பாடலாக நூல்வேலி படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல், சென்னை அகிலா சகோதரி விருப்பமாக இது ஒலிக்கும் பாடல் நூல்வேலி படத்தில்.

மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறான

நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல் ஒரு சூப்பரான பாடல். நூல்வேலி படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒழித்து பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா சிதர் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி.

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல் பந்தாட்டம் படத்துலேருந்து, ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் வளர்மதி நித்யானந்தம் சகோதரி இருப்பாங்க. ஒரு சூப்பரான பாடல், பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் அண்ணா. இது மாதிரி தான் நான் பதிவு கேட்குறேன், இது மாதிரி பதிவு கொடுத்தா நான் கரெக்டாக படிப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதிவு கொடுக்குறாங்க. இது எப்படி, என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் அண்ணா. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, இல்லை நன்றிகள் ஐயான்னு சொல்லலாம். ஓகே, நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு நன்றி. நேற்றில் சேலம்மா, அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல், இதோ தம்பி விரும்பி கேட்ட பாடல்.

ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது நிகழ்ச்சியில். சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துற என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் அண்ணா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பாடலை கேட்டு எல்லாருமே பதிவு கொடுத்துக்கிறீங்க, இந்த ஒரு சூப்பரான பாடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேர் விருப்பம் விரும்பி கேட்ட பாடலாம் எல்லாம் ஒளிபரப்பாகி போச்சு. என்னுடைய விருப்பத்தில் நிறைவாக ஒழிக்கும் பாடல் இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்து பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் ஆதரவு தனலட்சுமி பரசுராமன் என்றைக்கும் உண்டு, என்றைக்கும் தேவை. இதோ நிறைவாக சிவாயசன் ஒரு சூப்பரான பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலித்த பாடல் ஒரு உற்சாகமான பாடல் ஒலித்தது. பாடலை கேட்டு பதிவு தெரிக்க விட்டுக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பான தனலட்சுமி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

வாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பக்க கொடி பெறும் கொடி பெறும்.